0: இனிய முதல் ஆண்டு நிறைவு நல்வாட்டுக்கள். ஆர்எம் ஃப்ரீ ஆர்எம் டூ
1: ரேடியோ மஸ்தி ஆர் ரேடியோ மனோரஞ்சன் கோ பஹலி சால்கிரா கே ஹார்திக் சுப்காம்னாயே.
2: ரேடியோ மஸ்தி ஆர் ரேடியோ மனோரஞ்சன் கி பஹலி சால்கிரா முபாரக்.